0: பூர்த்தி கேந்தாராணாஷி ரூனிகிரானே ரூந்தாது ருணிகேந்தாராணாஷி
1: Porque el amor lo puede todo. Cantamos por amor.

0: பொருத்தி கேந்தாரி ரூனிகிறானே ரூம் தாது ருணிகேந்தாரி
1: Porque el amor lo puede todo. Cantamos por amor.